0: சுக்கன் சிங்கா கஷம்பா அந்தனா ஷைக்கிலா சுக்கன் சிங்கா கஷம்பா அந்தனா ஷைக்கிலா
1: சிவல் சுனர்த்தி ஃப்ரெஷ்கம்
2: சுமர்கிட்டே கொள்ள மூசிக்கா மாதிரி ஃப்ரெஷ்கம்.